0: மாய் பித்ரி தே ஆகவசியானிய பித்ரி ஜோத் கரே வடிய ஹத்தலால் கே முசஃபியே கரே நான்க கே சுமில ਜੇ ਖੱਟੇ ਕਾਲੇ ਦੀ ਮਹੱਲਾ ਪਹਿਲਾ
1: ਜਿਉ ਜੋਰੁ ਸਰਨਾਮਣੀ ਆਵੇ ਵਾਰੁ ਵਾਰ ਝੂਠੇ ਝੂਠਾ ਮੁਖ ਵਸੈ ਨਿਤਨਤ ਹੋਏ ਖੁਆਰ ਸੁਚੇ ਨਾ ਖੀਏ ਬੈਨ ਜ ਬਿੰਡਾ ਧੋਏ

பிரபுல கட கட சம்பட ஹரே ஜக அபக சபா சங்க சதா ஆர்த்தி கீர்த்தன சதா ஆனந்த மெஹமா சுந்தர சதா பியந்த ஜிசை பிராபத திசி லேனா சந்த சரண ஓ ஆயு சரணா ஹா சடையோ ஹர் சால கிராம கோ நானக குரு கி நோ தான் ஆசா மஹல்லா பஞ்சவா பஞ்சபதா ஜே பேண்ட லூட்டி பனஹாரி சுமார்க சந்தன துராரி சத்குரு பூரே சாதகே நாம் தேரே கி முக்தே பீதி ஜம்கா மார்க தூர ரஹா ரஹாவ்.